0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 5, புனித அன்னை தெரசா. யூகோஸ்லாவியா நாட்டில் ஸ்காப்ஜே நகரில் வாழ்ந்த நிக்கோலா திரானா பெற்றோருக்கு கிபி 1910 ஆகஸ்ட் 26 நாள் பிறந்தார் தெரசா. ஆக்னஸ் கொன்சகா பொஜாக்சியூ என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் 9வது வயதில் தன் தந்தையினை இழந்தார். இயேசு சபையின் குருவான அருட்தந்தை ஜாம்ரெக் கோவிக் அவர்களின் வாயிலாக இந்தியாவில் நடைபெறும் இறைப்பணிகள் பற்றி தெரிந்து கொண்ட ஆக்னஸ் இந்தியாவில் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்கு ஆர்வம் கொண்டார். கிபி 1928 செப்டம்பர் மாதம் 26 நாள் லொரேட்டோ சபை சகோதரிகளின் சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற இவர் கிபி 1929 இந்தியாவின் கல்கத்தாவிற்கு வருகை தந்து சிறுமல தெரசாவின் பெயரினை தம் பெயராக ஏற்றுக்கொண்டார். கிபி 1937 மே மாதம் 14 நாள் நித்திய வார்த்தைப்பாடு அளித்த அருட்சகோதரி தெரசா ஆசிரியையாக தன் பணியினை தொடங்கினார். கல்கத்தாவின் சேரி பகுதிகளில் மக்கள் படுகின்ற துன்பங்களைக் கண்ட தெரசா கிபி 1948 ஆகஸ்ட் 16 நாள் 5 ரூபாயுடன் அன்பின் பணியாளர் சபையினை தொடங்கினார். ஆதரவற்ற குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர், தொழுநோயாளிகள் மற்றும் சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களை முழுமனதோடு அன்பு செய்து அரவணைத்த அன்னை தெரசா 1979 நோபல் பரிசினையும் 1980 பாரத ரத்னா விருதினையும் பெற்றார். 1963 மிஷினரி பிரதர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்ற ஆண்களுக்கான துறவர சபையினை தொடங்கி சமூகத்தினரால் ஓரம் கட்டப்பட்ட தொழுநோயாளிகளை கட்டித்தழுவி முத்தமிட்ட அன்னை தெரசா உடல் நலமின்றி 1997 செப்டம்பர் 5 நாள் விண்ணகமடைந்தார். இறைவனின் கரங்களில் நான் ஒரு எழுதுகோல் என்று கூறி எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆண்டவரின் இரக்கத்தினையும் அன்பினையும் பகிர்ந்தளித்த அன்னை தெரசாவினை திருத்தந்தை பிரான்சிஸ் 2016 செப்டம்பர் 4 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித அன்னை தெரசா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அன்னை நிறுவிய பிறர் அன்பின் பணியாளர் சபைக்காகவும் அச்சபையின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

சகாய அன்னை. சகாய அன்னை என்ற திருப்பெயருக்கு என்றும் உதவி புரியும் தாய் என்று பொருள். அன்னை மரியா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாகவும், கண்ணீரில் வாடுபவர்களுக்கு ஆறுதலாகவும், ஆபத்து காலங்களில் ஒரு பாதுகாப்பான அரணாகவும் விளங்குகிறார். அன்னை மரியாவின் இந்த திருவுருவப் படம் பழமையான கிறிஸ்தவ ஐக்கான் கலைமரபிலிருந்து தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற ஓவியமாகும். இது கலை நுணுக்கங்கள் மட்டுமன்றி ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இந்த ஓவியத்தை புனித லூக்கா வரைந்ததாக கூறப்படுகின்றது. அவர் அன்னை மரியாவின் வாழ்வையும் ஆண்டவர் இயேசு அனுபவித்த திருப்பாடுகளையும் ஆழ்ந்து தியானித்து இந்த சித்திரத்தை உருவாக்கினார். இந்த ஓவியம் உருவான பிறகு அன்னை மரியா இதனை நேரில் கண்டு ஆசீர்வதித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த திருவுருவம் எங்கு இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் நிகழும் என்று அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த திருவுருவ படத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பொருளை நமக்கு தெரிவிக்கின்றது. இது வெறும் ஓவியம் மட்டுமல்ல, விவிலிய உண்மைகளை விளக்கும் ஒரு மௌன போதனையாகவும் இருக்கின்றது. படத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் காலிலிருந்து ஒரு செருப்பு கழன்று தொங்குவதை காணலாம். இது இயேசுவின் முழுமையான மனித இயல்பை குறிக்கிறது. அவர் நம்மைப் போலவே அச்சத்தையும் உணர்ந்தார் என்பதை இது காட்டுகின்றது. வரவிருக்கும் சிலுவை பாடுகளை கண்டு அவர் அஞ்சினார் என்பதை அந்த தொங்கும் செருப்பு அடையாளப்படுத்துகிறது. அதே சமயம் அஞ்சி நடுங்கும் குழந்தை இயேசு தன் தாய் மரியாவின் கையை இரு கரங்களால் இறுகப் பற்றிக் கொண்டுள்ளார். இந்த செயல் அன்னை மரியா நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் பறைசாற்றுகிறது. நாம் துன்பப்படும்போது அன்னையின் கரங்களை பற்றிக்கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதுதான் இதன் செய்தி. இந்த ஓவியத்தில் அன்னை மரியா தன் மகனை பார்க்காமல் நேராக நம்மையே பார்த்து கொண்டிருப்பார். இது நமது துன்பங்களைக் கண்டு அவர் பரிந்து பேசுவதையும் நம் வேண்டுதல்களை கேட்பதையும் உணர்த்துகின்றது. ஓவியத்தின் இருபுறமும் வானதூதர்கள் இயேசுவின் திருப்பாடுகளின் கருவிகளை ஏந்தி நிற்கின்றனர். புனித மிக்கேல் வானதூதர் மற்றும் புனித கபிரியேல் வானதூதர் ஆகியோர் சிலுவை, முள்முடி மற்றும் ஆணிகளை தாங்கியுள்ளனர். வருங்காலத்தில் தாம் சந்திக்கப் போகும் சிலுவை சாவை கண்டு அஞ்சி குழந்தை இயேசு தன் தாயிடம் தஞ்சம் புகுவதே இச்சித்திரத்தின் மையக்கருத்தாகும். இது மீட்பின் திட்டத்தையும் அன்னையின் பங்கையும் விளக்குகின்றது. இந்த திருவுருவ படம் தொடக்கத்தில் கிரீட் தீவில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வரலாற்றின்படி ஒரு வணிகர் இந்த புனித படத்தை அங்கிருந்து திருடி கடல் வழியாக சென்றதாக ஒரு குறிப்பு உள்ளது. அந்த வணிகர் கப்பலில் பயணம் செய்தபோது கடலில் ஒரு பெரும் புயல் உருவானது. கப்பல் மூழ்கும் நிலையிலிருந்தபோது அந்த வணிகர் தான் மறைத்து வைத்திருந்த அன்னையின் திருவுருவ படத்தை வெளியே எடுத்து வேண்டினார். அப்போது ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. கொந்தளித்த கடல் உடனடியாக அமைதியடைந்தது. இந்த பயணத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் உயிர் பிழைத்து கரை சேர்ந்தனர். இதன் மூலம் அன்னை மரியா ஆபத்தில் காக்கும் அன்னை என்பது முதன் முதலில் கடல் பயணத்தின் போது நிரூபிக்கப்பட்டது. பின்னர் இந்த படம் ரோமுக்கு கொண்டுவரப்பட்டு அங்குள்ள புனித மத்தேயு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. காலப்போக்கில் போர் மற்றும் படையெடுப்புகளால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்போது இந்த படம் பல ஆண்டுகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு இல்லாமல் போனது. 1850 முதல் 1851 காலகட்டத்தில் ஒரு முதிய குருவானவர் மைக்கேல் என்ற சிறுவனிடம் இந்த படத்தின் மகிமையையும் அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் பகிர்ந்து கொண்டார். இது
படத்தின் மீட்புக்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது. அந்த சிறுவன் வளர்ந்து குருவான பின்பு உலக இரட்சகர் சபையைச் சேர்ந்தவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தார். 1855 ஜனவரி மாதத்தில் அந்த சபையினர் ரோமில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆச்சரியமாக, அவர்கள் வாங்கிய அந்த இடமே முன்பு புனித மத்தேயு ஆலயம் இருந்த இடமாகும். பின்னர் அதே இடத்தில் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி பெயரில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. திருத்தந்தை 9 உலக இரட்சகர் சபையினரிடம், இவரை உலகம் முழுவதற்கும் தெரியப்படுத்துங்கள் என்ற கட்டளையுடன் 1866 இந்த படத்தை மீண்டும் அந்த ஆலயத்தில் நிலைநிறுத்தினார். அதன் பிறகு இந்த பக்தி உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியது. இன்று ரோம் நகரில் உள்ள புனித அல்ஃபோன்ஸ் ஆலயம் இந்த பக்தியின் உலகளாவிய மையமாகவும் திருப்பயண தலமாகவும் திகழ்கின்றது. இந்தியாவிலும் இந்த பக்தி மிகவும் ஆழமாக பரவியுள்ளது. குறிப்பாக சென்னை, மும்பை மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள சகாய அன்னை ஆலயங்களில் வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நவநாள் வழிபாட்டில் பங்கேற்கின்றனர். இறுதியாக, சகாய அன்னையின் திருவுருவம் ஒரு புனித அடையாளம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அன்னை நமக்கு என்றும் நித்திய சகாயமாக துணை நிற்பார் என்பதே இந்த வரலாறு நமக்கு தரும் மாபெரும் நம்பிக்கையாகும்.

0: செய்திகள்.
1: திருப்பலியில் நற்கருணை ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்கும் சகோதரிகள் தங்களின் நற்கருணை ஆன்மீக வாழ்வை ஆழப்படுத்தி ஜபம், பணிகள் மற்றும் சகோதரத்துவ பகிர்வு வழியாக ஒன்றிப்பின் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். செப்டம்பர் 5 சனிக்கிழமை அன்று தூய ஆவியார் கூட்டமைப்பின் 50 தொடக்க விழாவை முன்னிட்டு மனு உருவாதலின் அருளாளர் மரிய மக்தலேனாவின் அடிசுவடுகளை பின்பற்றி இத்தாலியில் திருப்பயணம் மேற்கொண்டு வரும் தூய ஆவியானவரின் அன்னை அல்மா ரூத் மற்றும் தூய நற்கருணையின் சபை சகோதரிகளை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். அவர்களின் அர்ப்பணிப்பு வாழ்வை இறைவனின் அளவற்ற கொடைத்தன்மைக்கான ஒளிமிகு சாட்சி என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, மனித உள்ளத்தில் இறைவனின் திருமுகத்தை தேடவும் தியானிக்கவும் எழும் ஆழ்ந்த இயக்கத்தையும் எடுத்துரைத்தார். தொடர்ச்சியான அமைதியான நற்கருணை ஆராதனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள அவர்களின் அழைப்பை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவில் இறை மக்களை ஒன்றிணைப்பது நற்கருணை. திரு அவையை அன்பில் ஒன்றிணைக்க நற்கருணை ஆன்மீக வாழ்வுக்கு அழைப்பு விடுக்கிறது என்று கூறினார். ஜபம், பணிவாழ்வு, நற்கருணை ஆராதனை மற்றும் சகோதரத்துவ பகிர்வு ஆகியவற்றின் வழியாக திரு அவையில் ஒன்றிப்பை உருவாக்குபவர்களாக சகோதரிகள் திகழ வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, இத்திருப்பயணம் அவர்களின் அர்ப்பணிப்பு வாழ்வை

0: வரும் நல்லுறவு குறித்து திருப்தி தெரிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்துலக மற்றும் மாநில அளவில் இருதரப்புக்கும் பொதுவான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உக்ரைனில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் போர் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்நிலையில் அமைதியான தீர்வுகளை முன்னெடுப்பதற்காக அனைத்துலக சமூகம் மேலும் தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது.
1: மதசார்பற்ற நாட்டில் சமய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கனடா ராணுவ மறைமாவட்டத்தின் ஆயர் ஸ்காட் மெக்கேல் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கனடா ஆயுத படைகளின் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் இறைவனை பற்றிய குறிப்புகளை பயன்படுத்துவதற்கு மத குருகுகள் உள்ளிட்டோருக்கு கட்டுப்பாட்டுகளை விதிக்கும் புதிய வழிகாட்டுதல்கள் குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். July 29, 2026 அன்று வெளியிடப்பட்ட இந்த கொள்கை மனசான்றின் சுதந்திரம் மற்றும் பல்வேறு ஆன்மீக மரபுகளை மதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. எனினும் இது மதசார்பின்மையின் உண்மையான பொருள் மற்றும் பொது வாழ்வில் சமயத்தின் இடம் குறித்த பரந்த கேள்விகளை எழுப்புவதாக ஆயர் மெக்கேக் அவர்கள் கூறியுள்ளார். இறை நம்பிக்கையுடன் தங்களின் வாழ்வின் பொருள், நோக்கம் மற்றும் ஆன்மீக நலனை இணைத்து பார்க்கும் இராணுவத்தினரின் சமய சுதந்திரம் இதனால் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கனடா ராணுவ மத குருத்துவத்திற்கான சமயங்களுக்கு இடையிலான குழுவுடன் இணைந்து செயல்பட்டு வரும் அவர் அரசு மற்றும் சமய அமைப்புகளுக்கு இடையே உரையாடல் அவசியம் என்று குறிப்பிட்டார்.
0: புனித பூமியில் உள்ள பாலஸ்தீனியர்களை பாதுகாக்கவும் அவர்களை மாண்புடனும் சுதந்திரத்துடனும் பாதுகாப்புடன் தங்கள் தாயகத்திலேயே தொடர்ந்து வாழ்வதை உறுதி செய்யவும் வலுவான அனைத்துலக மற்றும் தூதரக ரீதியான அழுத்தம் தேவை என்று ஜூபிட்டியின் ஆயரும் சோமாலியாவின் திருத்தூது நிர்வாகியுமான ஆயர் ஜமால் தாய்பஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அரபு பகுதிகளில் உள்ள லத்தீன் ஆயர்களுடன் இணைந்து திருத்தந்தை 14 லியோ அவர்களை சந்தித்த பிறகு ரோமில் உள்ள வத்திக்கான் செய்திகளுக்கு பேட்டியளித்த அவர், வன்முறைகள், தாக்குதல்கள் மற்றும் அச்சம் ஆகியவை அதிகரித்து வருவதால் கிறிஸ்தவர்கள் உட்பட அங்குள்ள பாலஸ்தீனியர்கள் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறுவது குறித்து சிந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளார். மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரில் பிறந்து எருசலேமின் லத்தீன் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவரான ஆயர் தாய்பஸ் அவர்கள் பரந்த அளவிலான பாலஸ்தீனிய மக்களுடன் இணைந்து பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்களும் துன்பங்களை அனுபவித்து வருவதாக கூறியுள்ளார். கிறிஸ்தவ கிராமங்கள் மற்றும் நகரங்கள் மீது குடியேறியவர்கள் தாக்குதல் நடத்துவதால் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் அழிக்கப்படுவது, சுதந்திரமாக நடமாடுவதற்கு உள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைகுலைய செய்யும் பொருளாதார அழுத்தங்கள் குறித்து அவர் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: செப்டம்பர் 5, புனித அன்னை தெரசா. யூகோஸ்லாவியா நாட்டில் ஸ்காப்ஜே நகரில் வாழ்ந்த நிக்கோலா திரானா பெற்றோருக்கு கிபி 1910 ஆகஸ்ட் 26 நாள் பிறந்தார் தெரசா. ஆக்னஸ் கொன்சகா பொஜாக்சியூ என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் 9வது வயதில் தன் தந்தையினை இழந்தார். இயேசு சபையின் குருவான அருட்தந்தை ஜாம்ரெக் கோவிக் அவர்களின் வாயிலாக இந்தியாவில் நடைபெறும் இறை பணிகள் பற்றி தெரிந்து கொண்ட ஆக்னஸ் இந்தியாவில் ஆண்டவரின் பணிகளை செய்வதற்கு ஆர்வம் கொண்டார். கிபி 1928 செப்டம்பர் மாதம் 26 நாள் லொரேட்டோ சபை சகோதரிகளின் சபையில் சேர்ந்து பயிற்சி பெற்ற இவர் கிபி 1929 இந்தியாவின் கல்கத்தாவிற்கு வருகை தந்து சிறுமல தெரசாவின் பெயரினை தம் பெயராக ஏற்றுக்கொண்டார். கிபி 1937 மே மாதம் 14 நாள் நித்திய வார்த்தைப்பாடு அளித்த அருட்சகோதரி தெரசா ஆசிரியையாக தன் பணியினை தொடங்கினார். கல்கத்தாவின் சேரி பகுதிகளில் மக்கள் படுகின்ற துன்பங்களைக் கண்ட தெரசா கிபி 1948 ஆகஸ்ட் 16 நாள் 5 ரூபாயுடன் அன்பின் பணியாளர் சபையினை தொடங்கினார். ஆதரவற்ற குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர், தொழுநோயாளிகள் மற்றும் சமூகத்தினால் புறக்கணிக்கப்பட்டவர்களை முழுமனதோடு அன்பு செய்து அரவணைத்த அன்னை தெரசா 1979 நோபல் பரிசினையும் 1980 பாரத ரத்னா விருதினையும் பெற்றார். 1963 மிஷினரி பிரதர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்ற ஆண்களுக்கான துறவர சபையினை தொடங்கி சமூகத்தினரால் ஓரம் கட்டப்பட்ட தொழுநோயாளிகளை கட்டித்தழுவி முத்தமிட்ட அன்னை தெரசா உடல் நலமின்றி 1997 செப்டம்பர் 5 நாள் விண்ணகமடைந்தார். இறைவனின் கரங்களில் நான் ஒரு எழுதுகோல் என்று கூறி எளிய மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆண்டவரின் இரக்கத்தினையும் அன்பினையும் பகிர்ந்தளித்த அன்னை தெரசாவினை திருத்தந்தை பிரான்சிஸ் 2016 செப்டம்பர் 4 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித அன்னை தெரசா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அன்னை நிறுவிய பிறர் அன்பின் பணியாளர் சபைக்காகவும் அச்சபையின் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

சகாய அன்னை. சகாய அன்னை என்ற திருப்பெயருக்கு என்றும் உதவி புரியும் தாய் என்று பொருள். அன்னை மரியா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாகவும், கண்ணீரில் வாடுபவர்களுக்கு ஆறுதலாகவும், ஆபத்து காலங்களில் ஒரு பாதுகாப்பான அரணாகவும் விளங்குகிறார். அன்னை மரியாவின் இந்த திருவுருவப் படம் பழமையான கிறிஸ்தவ ஐக்கான் கலைமரபிலிருந்து தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற ஓவியமாகும். இது கலை நுணுக்கங்கள் மட்டுமன்றி ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இந்த ஓவியத்தை புனித லூக்கா வரைந்ததாக கூறப்படுகின்றது. அவர் அன்னை மரியாவின் வாழ்வையும் ஆண்டவர் இயேசு அனுபவித்த திருப்பாடுகளையும் ஆழ்ந்து தியானித்து இந்த சித்திரத்தை உருவாக்கினார். இந்த ஓவியம் உருவான பிறகு அன்னை மரியா இதனை நேரில் கண்டு ஆசீர்வதித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த திருவுருவம் எங்கு இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் நிகழும் என்று அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த திருவுருவ படத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பொருளை நமக்கு தெரிவிக்கின்றது. இது வெறும் ஓவியம் மட்டுமல்ல, விவிலிய உண்மைகளை விளக்கும் ஒரு மௌன போதனையாகவும் இருக்கின்றது. படத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் காலிலிருந்து ஒரு செருப்பு கழன்று தொங்குவதை காணலாம். இது இயேசுவின் முழுமையான மனித இயல்பை குறிக்கிறது. அவர் நம்மைப் போலவே அச்சத்தையும் உணர்ந்தார் என்பதை இது காட்டுகின்றது. வரவிருக்கும் சிலுவை பாடுகளைக் கண்டு அவர் அஞ்சினார் என்பதை அந்த தொங்கும் செருப்பு அடையாளப்படுத்துகிறது. அதே சமயம் அஞ்சி நடுங்கும் குழந்தை இயேசு தன் தாய் மரியாவின் கையை இரு கரங்களால் இறுகப் பற்றிக் கொண்டுள்ளார். இந்த செயல் அன்னை மரியா நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் பறைசாற்றுகிறது. நாம் துன்பப்படும்போது அன்னையின் கரங்களை பற்றிக்கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதுதான் இதன் செய்தி. இந்த ஓவியத்தில் அன்னை மரியா தன் மகனை பார்க்காமல் நேராக நம்மையே பார்த்து கொண்டிருப்பார். இது நமது துன்பங்களைக் கண்டு அவர் பரிந்து பேசுவதையும் நம் வேண்டுதல்களை கேட்பதையும் உணர்த்துகின்றது. ஓவியத்தின் இருபுறமும் வானதூதர்கள் இயேசுவின் திருப்பாடுகளின் கருவிகளை ஏந்தி நிற்கின்றனர். புனித மிக்கேல் வானதூதர் மற்றும் புனித கபிரியேல் வானதூதர் ஆகியோர் சிலுவை, முள்முடி மற்றும் ஆணிகளை தாங்கியுள்ளனர். வருங்காலத்தில் தாம் சந்திக்கப் போகும் சிலுவை சாவை கண்டு அஞ்சி குழந்தை இயேசு தன் தாயிடம் தஞ்சம் புகுவதே இச்சித்திரத்தின் மையக்கருத்தாகும். இது மீட்பின் திட்டத்தையும் அன்னையின் பங்கையும் விளக்குகின்றது. இந்த திருவுருவ படம் தொடக்கத்தில் கிரீட் தீவில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வரலாற்றின்படி ஒரு வணிகர் இந்த புனித படத்தை அங்கிருந்து திருடி கடல் வழியாக சென்றதாக ஒரு குறிப்பு உள்ளது. அந்த வணிகர் கப்பலில் பயணம் செய்தபோது கடலில் ஒரு பெரும் புயல் உருவானது. கப்பல் மூழ்கும் நிலையிலிருந்தபோது அந்த வணிகர் தான் மறைத்து வைத்திருந்த அன்னையின் திருவுருவ படத்தை வெளியே எடுத்து வேண்டினார். அப்போது ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. கொந்தளித்த கடல் உடனடியாக அமைதியடைந்தது. இந்த பயணத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் உயிர் பிழைத்து கரை சேர்ந்தனர். இதன் மூலம் அன்னை மரியா ஆபத்தில் காக்கும் அன்னை என்பது முதன் முதலில் கடல் பயணத்தின் போது நிரூபிக்கப்பட்டது. பின்னர் இந்த படம் ரோமுக்கு கொண்டுவரப்பட்டு அங்குள்ள புனித மத்தேயு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. காலப்போக்கில் போர் மற்றும் படையெடுப்புகளால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்போது இந்த படம் பல ஆண்டுகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு இல்லாமல் போனது. 1850 முதல் 1851 காலகட்டத்தில் ஒரு முதிய குருவானவர் மைக்கேல் என்ற சிறுவனிடம் இந்த படத்தின் மகிமையையும் அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் பகிர்ந்து கொண்டார். இது
படத்தின் மீட்புக்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது. அந்த சிறுவன் வளர்ந்து குருவான பின்பு உலக இரட்சகர் சபையைச் சேர்ந்தவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தார். 1855 ஜனவரி மாதத்தில் அந்த சபையினர் ரோமில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆச்சரியமாக அவர்கள் வாங்கிய அந்த இடமே முன்பு புனித மத்தேயு ஆலயம் இருந்த இடமாகும். பின்னர் அதே இடத்தில் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி பெயரில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. திருத்தந்தை 9 உலக இரட்சகர் சபையினரிடம் இவரை உலகம் முழுவதற்கும் தெரியப்படுத்துங்கள் என்ற கட்டளையுடன் 1866 இந்த படத்தை மீண்டும் அந்த ஆலயத்தில் நிலைநிறுத்தினார். அதன் பிறகு இந்த பக்தி உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியது. இன்று ரோம் நகரில் உள்ள புனித அல்ஃபோன்ஸ் ஆலயம் இந்த பக்தியின் உலகளாவிய மையமாகவும் திருப்பயண தலமாகவும் திகழ்கின்றது. இந்தியாவிலும் இந்த பக்தி மிகவும் ஆழமாக பரவியுள்ளது. குறிப்பாக சென்னை, மும்பை மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள சகாய அன்னை ஆலயங்களில் வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நவநாள் வழிபாட்டில் பங்கேற்கின்றனர். இறுதியாக சகாய அன்னையின் திருவுருவம் ஒரு புனித அடையாளம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அன்னை நமக்கு என்றும் நித்திய சகாயமாக துணை நிற்பார் என்பதே இந்த வரலாறு நமக்கு தரும் மாபெரும் நம்பிக்கையாகும்.

0: செய்திகள்.
1: திருப்பலியில் நற்கருணை ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்கும் சகோதரிகள் தங்களின் நற்கருணை ஆன்மீக வாழ்வை ஆழப்படுத்தி ஜபம், பணிகள் மற்றும் சகோதரத்துவ பகிர்வு வழியாக ஒன்றிப்பின் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். செப்டம்பர் 5 சனிக்கிழமை அன்று தூய ஆவியார் கூட்டமைப்பின் 50 தொடக்க விழாவை முன்னிட்டு மனு உருவாதலின் அருளாளர் மரிய மக்தலேனாவின் அடிசுவடுகளை பின்பற்றி இத்தாலியில் திருப்பயணம் மேற்கொண்டு வரும் தூய ஆவியானவரின் அன்னை அல்மா ரூத் மற்றும் தூய நற்கருணையின் சபை சகோதரிகளை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு திருத்தந்தை அழைப்பு விடுத்தார். அவர்களின் அர்ப்பணிப்பு வாழ்வை இறைவனின் அளவற்ற கொடைத்தன்மைக்கான ஒளிமிகு சாட்சி என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, மனித உள்ளத்தில் இறைவனின் திருமுகத்தை தேடவும் தியானிக்கவும் எழும் ஆழ்ந்த இயக்கத்தையும் எடுத்துரைத்தார். தொடர்ச்சியான அமைதியான நற்கருணை ஆராதனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள அவர்களின் அழைப்பை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, கிறிஸ்துவில் இறை மக்களை ஒன்றிணைப்பது நற்கருணை. திரு அவையை அன்பில் ஒன்றிணைக்க நற்கருணை ஆன்மீக வாழ்வுக்கு அழைப்பு விடுக்கிறது என்று கூறினார். ஜபம், பணிவாழ்வு, நற்கருணை ஆராதனை மற்றும் சகோதரத்துவ பகிர்வு ஆகியவற்றின் வழியாக திரு அவையில் ஒன்றிப்பை உருவாக்குபவர்களாக சகோதரிகள் திகழ வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, இத்திருப்பயணம் அவர்களின் அர்ப்பணிப்பு வாழ்வை புதுப்பித்து நற்கருணையின் பிரசன்னமாக இருக்கும் கிறிஸ்துவின் அழகை உலகிற்கு வெளிப்படுத்த அவர்களை வலுப்படுத்தட்டும் என்று வாழ்த்தினார்.
2: செப்டம்பர் 4 வெள்ளியன்று லாட்வியா அரசு தலைவர் எட்கர்ஸ் ரிங்ஹெவிக்ஸ் அவர்களை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பிடத்தில் சந்தித்து பேசினார். திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து ஹெட்ஹர்ஸ் ரிங்ஹெவிக்ஸ் அவர்கள் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடச் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பிடச் செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது திருப்பிடத்திற்கும் லாட்வியா குடியரசிற்கும் இடையே நிலவி வரும் நல்லுறவு குறித்து திருப்தி தெரிவிக்கப்பட்டது. மேலும் அனைத்துலக மற்றும் மாநில அளவில் இருதரப்புக்கும் பொதுவான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உக்ரைனில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் போர் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இந்நிலையில் அமைதியான தீர்வுகளை முன்னெடுப்பதற்காக அனைத்துலக சமூகம் மேலும் தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது.
1: மதசார்பற்ற நாட்டில் சமய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கனடா ராணுவ மறைமாவட்டத்தின் ஆயர் ஸ்காட் மெக்கேல் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கனடா ஆயுதப்படைகளின் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் இறைவனை பற்றிய குறிப்புகளை பயன்படுத்துவதற்கு மத குறுகுகள் உள்ளிட்டோருக்கு கட்டுப்பாட்டுகளை விதிக்கும் புதிய வழிகாட்டுதல்கள் குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். July 29, 2026 அன்று வெளியிடப்பட்ட இந்த கொள்கை மனசான்றின் சுதந்திரம் மற்றும் பல்வேறு ஆன்மீக மரபுகளை மதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. எனினும் இது மதசார்பின்மையின் உண்மையான பொருள் மற்றும் பொது வாழ்வில் சமயத்தின் இடம் குறித்த பரந்த கேள்விகளை எழுப்புவதாக ஆயர் மெக்கேக் அவர்கள் கூறியுள்ளார். இறை நம்பிக்கையுடன் தங்களின் வாழ்வின் பொருள், நோக்கம் மற்றும் ஆன்மீக நலனை இணைத்து பார்க்கும் இராணுவத்தினரின் சமய சுதந்திரம் இதனால் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கனடா ராணுவ மத குருத்துவத்திற்கான சமயங்களுக்கு இடையிலான குழுவுடன் இணைந்து செயல்பட்டு வரும் அவர் அரசு மற்றும் சமய அமைப்புகளுக்கு இடையே உரையாடல் அவசியம் என்று குறிப்பிட்டார்.
2: புனித பூமியில் உள்ள பாலஸ்தீனியர்களை பாதுகாக்கவும் அவர்களை மாண்புடனும் சுதந்திரத்துடனும் பாதுகாப்புடன் தங்கள் தாயகத்திலேயே தொடர்ந்து வாழ்வதை உறுதி செய்யவும் வலுவான அனைத்துலக மற்றும் தூதரக ரீதியான அழுத்தம் தேவை என்று ஜூபிட்டியின் ஆயரும் சோமாலியாவின் திருத்தூது நிர்வாகியுமான ஆயர் ஜமால் தாய்பஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். அரபு பகுதிகளில் உள்ள லத்தீன் ஆயர்களுடன் இணைந்து திருத்தந்தை 14 லியோ அவர்களை சந்தித்த பிறகு ரோமில் உள்ள வத்திக்கான் செய்திகளுக்கு பேட்டியளித்த அவர், வன்முறைகள், தாக்குதல்கள் மற்றும் அச்சம் ஆகியவை அதிகரித்து வருவதால் கிறிஸ்தவர்கள் உட்பட அங்குள்ள பாலஸ்தீனியர்கள் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறுவது குறித்து சிந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளார். மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரில் பிறந்து எருசலேமின் லத்தீன் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவரான ஆயர் தாய்பஸ் அவர்கள் பரந்த அளவிலான பாலஸ்தீனிய மக்களுடன் இணைந்து பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்களும் துன்பங்களை அனுபவித்து வருவதாக கூறியுள்ளார். கிறிஸ்தவ கிராமங்கள் மற்றும் நகரங்கள் மீது குடியேறியவர்கள் தாக்குதல் நடத்துவதால் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் அழிக்கப்படுவது, சுதந்திரமாக நடமாடுவதற்கு உள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைகுலைய செய்யும் பொருளாதார அழுத்தங்கள் குறித்து அவர் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியுள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: தமிழ்வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். மக்கட்பேறு என்ற தலைப்பில் நாம் இணைந்திருக்கிறோம், திருக்குறளை சிந்தித்து வருகிறோம். இன்று நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த குறள் எண் 69. ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். தாய் மகிழ்ச்சி அடைகிறார், பெரிதும் உவக்கிறார், உவகை கொள்கிறார். எப்பொழுது? தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது. மகப்பேறு நேரத்திலே இருக்கிற வலி துயர் அதை அடைந்தவர்களுக்கு மிக அதிகமாக தெரியும். அப்படி வலி நிறைந்த அந்த தாய் இந்த மண்ணகத்திலே ஒரு குழந்தை பிறந்துவிட்டது என்பதை குறித்து அகமகிழ்கிறது என்று பவுலும் தன்னுடைய மடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தாய்க்குமே தன் குழந்தையினுடைய முகத்தை பார்த்தவுடன் மகிழ்ச்சி, அந்த பேர்கால வலியெல்லாம் பறந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை விடவும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்றால், தன் மகனை சான்றோன் என்று இந்த சமூகம், இந்த உலகம் மேன்மை மிக்கவர்கள், சிறப்புக்குரியவர்கள், அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்றால், அதை கேட்ட நிலையிலேயே, அதை பார்க்க வேண்டும் என்று கூட இல்லை, அதற்கு முன்னாலேயே இப்படி சான்றோன் என்று பலரும் போற்றுகிறார்கள் என்று கேட்டு அறிகிற அந்த நேரத்திலேயே அந்த தாய் மகிழ்கிறார், பேருவகை கொள்ளுகிறார். மகன் சான்றோன் ஆகிவிட்டதை குறித்து தந்தைக்கும் மகிழ்ச்சிதான். தந்தைக்கு மனம் மட்டும்தான் குளிரும், ஆனால் தாய்க்கு மனம் குளிர்கிறது. வயிறு, அவர் பெற்றெடுத்த அந்த வயிறு இருக்கிறதே, 10 மாதங்கள் சுமந்திருந்த அந்த வயிறு இருக்கிறதே, அந்த வயிறு குளிர்கிறது, அது மகிழ்ச்சி அடைகிறது. அதோடு மட்டுமன்று பாலூட்டிய மார்புகளும் அங்கு மகிழ்ச்சி அடைகின்றன. ஆக இந்த அளவுக்கு மனமும் வயிறும் மார்பும் மகிழ்கின்ற ஒரு நிலையை அடைகிறார் தாய். தந்தை மனம் குளிர்கிறார், ஆக தாய் பேருவகை அடைகிறார். தன் மகனின், தன் மகளின் சான்ற ஆண்மையை கேட்டறிந்து பேருவகை கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு குழந்தை சான்றோனாக இருப்பதற்கு தாயும் தந்தையும் கடமைப்பட்டவர்கள். எனவே சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடன் என்று இருந்தாலும் தாய்க்கும் அது கடன், ஏனென்றால் அதில் அதனுடைய விளைவு பேருவகையாக இருக்கிறது என்று. இயேசுவினுடைய அந்த ஆளுமை நிறைந்த, அதிகாரப்பூர்வமான, சிறப்பு மிக்க அந்த இறை வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிற மக்கள், அந்த மக்களில் ஒருவராக இருந்த ஒரு பெண் அங்கு குறிப்பிடுகிறார், உம்மை கருத்தாங்கி பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த அந்த தாய் பேர் பெற்றவர் என்று. ஆக அந்த தாயினுடைய அந்த பெருமகிழ்ச்சியை அங்கு இயேசுனுடைய சிறப்பு தன்மையை முன்னிட்டு குறிப்பிட்டு அந்த ஒரு பெண் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பங்களில் பிறந்திருக்கிற குழந்தைகள் தன் தாய்க்கு அத்தகைய பேர் உகையை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையுமே தன் தாய்க்கு, தன் தந்தைக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்ற அளவுக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சிகளை அந்த குழந்தைகள் மேற்கொள்வதற்குரிய சூழல், வாய்ப்பு, பயிற்சி இவையெல்லாம் வீடு, பள்ளி, கோயில், கோயில் வளாகம், கல்வி, மறைக்கல்வி, இந்த தளங்களிலெல்லாம் பெருக வேண்டும். அதற்கு கூடுதலான ஒரு தளம் நமக்கு அன்பியம். இங்கெல்லாம் இந்த பாராட்டு தன்மைகள் இயல்பாக வந்து தாய் தந்தைகள் பெருமை அடைவதற்குரிய வாய்ப்பு சூழலை உருவாக்குவதற்கு இன்று உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். இறைவனுக்கு திருவிடமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: இன்றைய உலகில் உறவுகள் கருத்து வேறுபாடுகளால் உடையவில்லை, மாறாக உண்மையை அன்போடு எடுத்துரைக்கும் துணிவு குறைவதனால்தான் உறவுகள் உடைந்து போகின்றன. அன்பு மௌனமானால் உறவுகள் வாடிவிடும். உண்மையை அன்போடு பேசினால் உடைந்த உறவுகள் கூட புது வாழ்வும் புத்தெழுச்சியும் பெறும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 23 ஞாயிறு திருவழிபாட்டின் இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் என்றும் உங்களோடு குடிகொள்வதாக. இன்றைய உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது, ஆனால் மனிதன் அமைதியை இழந்து வருகிறான். அறிவியல் வளர்ந்து விட்டது, ஆனால் மனிதநேயம் சுருங்கி போய்விட்டது. தகவல்கள் ஏராளம் ஏராளம், ஆனால் உண்மை மங்கி போய் கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனாலும் ஏழையின் கண்ணீர் வற்றி போகவில்லை. அரசியல் அதிகாரத்திற்காக போட்டி போடுகிறது, அதனால் மனித மாண்பு பல இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் மனித இதயம் அன்பிலும் இரக்கத்திலும் அந்தே வேகத்தில் வளர்கிறதா என்ற கேள்வி இன்று நம் மனக்கண் முன் நிற்கின்றது. நாடுகள் உரையாடலை இழக்கின்ற பொழுது போர்கள் வெடிக்கின்றன. சமூகத்தில் உண்மை மௌனமாகும் போது அநீதி தலை தூக்குகிறது. குடும்பங்களில் உரையாடல் குறையும் பொழுது அன்பு மங்குகிறது. திரு அவையில் உரையாடலுக்கு பதிலாக விமர்சனங்கள் பெருகும் பொழுது ஒற்றுமை இல்லாமல் போகிறது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பற்றாக்குறை உணவோ தொழில்நுட்பமோ அல்ல. உண்மையை அன்போடு எடுத்துரைக்கும் இதயங்களும் உடைந்த உறவுகளை இணைக்கும் மனிதர்களும் இல்லாமல் போவதுதான் மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த உண்மையை வெளிப்படுத்த ஒரு நிகழ்வை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப உறவுகள் குறித்து நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் புகழ்பெற்ற ஒரு உளவியல் நிபுணரிடம் ஒருவர் கேள்வி கேட்டார். இன்று குடும்பங்கள் ஏன் இவ்வளவு எளிதாக உடைந்து போகின்றன? அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு ஆழமான உண்மையை கூறினார். குடும்பங்கள் ஒரே நாளில் உடைவதில்லை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதை நிறுத்திய அந்நாளிலிருந்தே அவை உடைய தொடங்குகின்றன என்றார். உறவுகள் உடைவது பெரிய பெரிய தவறுகளால் மட்டுமல்ல, சொல்லப்படாத உண்மைகளினால் உடைந்து போகின்றன உறவுகள், பகிரப்படாத வேதனைகளால் உடைந்து போகின்றன உறவுகள், மன்னிக்கப்படாத காயங்களினால் உடைந்து போகின்றன உறவுகள், பேசப்படாத அன்பினாலும் கூட இந்த உறவுகள் மெதுவாக சிதைந்து கொண்டே இருக்கின்றன. பிரியமான இறை உறவுகளே, ஒரு குடும்பத்தின் இந்த வேதனை இன்று உலகத்தின் வேதனையாக மாறிவிட்டது. மனிதன் நிலவுக்கு சென்று விட்டான், ஆனால் தன் அடுத்த வீட்டுக்காரரிடம் மனம் திறந்து பேச நேரமில்லை. ஆயிரக்கணக்கான இணைய வலைதள நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மனிதன் இன்று உண்மையான ஒரு நண்பனுக்காக ஏங்கி தவிக்கிறான். அறிவு வளர்ந்து விட்டது, வசதிகள் பெருகிவிட்டன, ஆனால் அன்பு குறைந்து கொண்டே வருகிறது, உண்மை மங்கிக் கொண்டே போகிறது, உரையாடல் சுருங்கி கொண்டே வருகிறது. இந்த மனிதகுல நெருக்கடிக்கு தீர்வாகவே இன்றைய நாளின் இறைவார்த்தை இருப்பதாக நான் உணர்கிறேன். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் நம்மை உண்மையின் காவலாளிகளாக வாழ அழைக்கிறார். புனித பவுலடியார் இரண்டாம் வாசகத்தில் அன்புதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று நமக்கு தெரிவிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அச்செய்தியிலே உன் சகோதரன் தவறு செய்தால் முதலில் அவரிடம் சென்று பேசு என்று உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்கும் இறையாட்சியின் வழியை, இறையாட்சியின் விழுமியத்தை நமக்கு கற்று தருகிறார். இந்த இறைவார்த்தை நம்மிடம் மூன்று கேள்விகளை எழுப்புவதாக நான் உணர்கிறேன். நான் உண்மைக்காக நிற்கிறேனா? நான் அன்போடு வாழ்கிறேனா? நான் ஒற்றுமையை உருவாக்குகிறேனா? இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்றைய மூன்று வாசகங்களே பதிலாக அமைகின்றன. முதல் வாசகத்தில் ஆண்டவர் எசேக்கியேலிடம் கூறுகிறார், மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் மக்களுக்கு காவலாளியாக நியமித்திருக்கிறேன். இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பழைய காலத்தில் நகரங்களில் காவலாளி மதில் மேல் நின்று மற்றவர்கள் உறங்கும் போது விழித்திருப்பார். ஆபத்து வருவதை முதலில் காண்பதும் அவரே. அந்த ஆபத்தை கண்டு எச்சரிக்காமல் இருந்தால் நகரத்தின் அழிவிற்கும் அவர் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். இறைவன் கூறுவது இதுதான், பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருக்காது. இந்த அழைப்பு இறைவாக்கிற இசைக்கியலுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குமான அழைப்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் மாணவர் மாணவிகளின் வாழ்க்கைக்கு காவலாளியாக இருக்கிறார்கள், அருட்பணியாளர்கள் இறை மக்களுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள், சமூகத்தின் தலைவர்கள் அனைத்து மக்களின் காவலாளிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் உண்மை, நீதி, மனித மாண்பு, நற்செய்தி மதிப்பீடுகள் இவற்றின் காவலர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? பேசினால் பிரச்சனை வரும், எனக்கு என்ன, எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க. அதன் விளைவாக ஊழல் நடந்தாலும் மௌனம், அநீதி நடந்தாலும் மௌனம், ஏழைகள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டாலும் மௌனம், பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் மௌனம், குடும்பங்கள் உடைந்து சிதைந்து போனாலும் மௌனம், திரு அவை காயமடைந்தாலும் கொல்லப்பட்டாலும் மௌனம். ஆனால் மௌனம் என்பது எல்லா நேரங்களிலும் நல்ல பண்பு அல்ல. உண்மை அவமதிக்கப்படும் பொழுது, நீதி மிதிக்கப்படும் பொழுது, பலவினர்கள் ஒடுக்கப்படும் பொழுது அப்போது மௌனம் பொறுப்பிலிருந்து விலகுவதாக மாறுகிறது. இறைவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ காவலாளியாக இருக்கிறாயா அல்லது வெறும் பார்வையாளனாக இருக்கிறாயா? காவலாளி என்பவர் குற்றம் சாட்டுபவர் அல்ல, மாறாக பாதையை வழியை காட்டுபவர். அவர் தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக மீட்டெடுக்க விரும்பவர். அனைவரையும் தன்னுடைய அன்பினால் கட்டி எழுப்ப விரும்புகிறவர். இதுதான் இறைவாக்கின் இசைக்கிறான அழைப்பு. அந்த அழைப்பு நம் அனைவருக்கும் உரியதாக இருக்கிறது. முதல் வாசகம் உண்மையை பேச சொல்கிறது. ஆனால் உண்மையை எப்படி பேச வேண்டும் என்று இரண்டாம் வாசகத்தில் புனித பவுலடியார் தெளிவாக பதிலளிக்கிறார். அன்பு திருச்சட்டத்தின் நிறைவு, அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று. அதை வெறும் ஒரு உணர்ச்சியாக அல்ல, மாறாக அது ஒரு பொறுப்பு, தியாகம், மன்னிப்பு. அன்பு நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மற்றவரின் நன்மையை நாடுகின்ற வாழ்வியலாக மாற வேண்டும். இன்று உலகம் அன்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. யாரையும் திருத்தக்கூடாது, எதுவும் தவறில்லை, அவரவர் விருப்பப்படி வாழட்டும். ஆனால் அதுவல்ல கிறிஸ்துவ அன்பு. கிறிஸ்துவ அன்பு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அது தவறை கண்டும் காணாமல் இருப்பதல்ல, மாறாக மற்றவரின் மீட்சிக்காக, இரட்சிப்புக்காக உண்மையை இரக்கத்தோடு சொல்லுகின்ற துணிச்சல் கொண்டதாக இருக்கிறது. ஒரு மருத்துவர் நோயை மறைத்தால் அது அன்பு அல்ல. ஒரு ஆசிரியை தவறை சுட்டி காட்டாவிட்டால் அது அன்பு அல்ல. ஒரு பெற்றோர் பிள்ளையை திருத்தாவிட்டால் அது அன்பு அல்ல. அதேபோல் அன்பின்றி பேசப்படும் உண்மையும் கிறிஸ்தவ உண்மை அல்ல. இதைத்தான் திருத்தந்தை 16 பெனடிக்ட் இவ்வாறாக கூறுகிறார்கள். உண்மையில்லாத அன்பு வெறும் உணர்ச்சியாகிவிடும். அன்பில்லாத இரக்கம் உண்மையற்ற நீதியாகிவிடும். இதேபோல் விபச்சாரத்து சிக்கிய பெண்ணை ஆண்டவர் நேசித்தார். அவரிடம் சொல்கிறார், போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்றார். அன்பு மனிதனை அரவணைக்கிறது, அதே நேரத்தில் உண்மைக்குள் அழைத்து செல்கிறது. அன்போடு பேசப்படும் உண்மை மனிதனை மாற்றும். அன்பின்றி பேசப்படும் உண்மை மனிதனை விலகச் செய்யும். இப்போது இயேசு நற்செய்தியிலே நமக்கு ஒப்புரவின் பாதையை கற்று தருகிறார். உன் சகோதரன் தவறு செய்தால் முதலில் தனியாக சென்று அவனிடம் பேசு. இயேசு இப்படி சொல்லவில்லை, அவனை பற்றி எல்லாரிடம் பேசு, அவனை சமூக ஊடகங்களில் அவமானப்படுத்து, அவனுடைய தவற்றை உலகம் முழுவதும் பரப்பு என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்கின்ற வார்த்தை, முதலில் அவனிடம் சென்று பேசு. இன்று நாம் செய்திகளை பரிமாறுவதில், அனுப்புவதில் வல்லவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மையே அனுப்புவதில் தயக்கம் காட்டுகிறோம். எழுத்து வடிவில் எல்லோரிடம் நாம் இணைகிறோம். உறவு, நட்பு, அந்த மனித நிலையில் உணர்ந்து தன்னுடைய பிரசனத்தை கொடுத்து அவரை நான் அன்பு செய்ய தயங்குகிறேன். இன்று விரல்கள் அதிகம் பேசுகின்றன, தட்டச்சிகள் அதிகம் செய்கிறோம். ஆனால் இதயம் பேசுவது குறைந்து விட்டது. ஒரு வாட்ஸ்அப் செய்தி போதும், பல ஆண்டுகள் கட்டிய உறவை ஒரு நொடியில் உடைத்துவிடும், அழித்துவிடும். ஒரு வதந்தி ஒரு குடும்பத்தையே பிரித்து போட்டு விடுகிறது. ஒரு பொய்யான செய்தி ஒரு நல்ல மனிதனை, நல்ல பெயரை அழித்து விடுகிறது. ஆனால் இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பு, உண்மையின் நோக்கம் எதிர்பார்ப்பு ஒரு வாதத்தை வெல்வதல்ல, மாறாக ஒரு மனிதனை, ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை நான் மீண்டும் என் வாழ்வில் இணைத்து கொள்வதுதான் உண்மையின் நோக்கமாக இருக்கிறது. உரையாடல்கள் உறவை உருவாக்குகின்றன, வதந்திகள் உறவை உடைத்து போடுகின்றன, மன்னிப்பு உறவை உயிர்ப்பிக்கிறது. நமது குடும்பங்களில் எத்தனை உறவுகள் பேசாமலே இறந்து போயிருக்கின்றன. ஒரே வீட்டில் வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் ஒரே இதயத்தில் வாழ முடியவில்லை. ஒரே மேசில் அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் மனங்கள் ஒன்றாக அமர்வதில்லை. இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வது, முதல் அடியை நீ எடுத்து வை. அன்பின் முதல் அடி கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் சமாதானத்தின், ஒப்புரவின் முதல் படியாகும் என்று. எனவேதான் அவர் சொல்கிறார், நீ உன் சகோதரனை சென்று பேசு, தனிமையில் அவனோடு தனியாக சென்று பேசு என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்று

இருந்தாலும் இயேசு தனது திரு அவையை கைவிடவில்லை. எனவே நாமும் திரு அவையை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். குறை கூறுபவர்களாக அல்ல, திரு அவையை கட்டி எழுப்பவர்களாக நாம் திரு அவையை நேசிக்க வேண்டும்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். மக்கட்பேறு என்ற தலைப்பில் நாம் இணைந்திருக்கிறோம், திருக்குறளை சிந்தித்து வருகிறோம். இன்று நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த குறள் எண் 69. ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தாய் மகிழ்ச்சி அடைகிறார், பெரிதும் உவக்கிறார், உவகை கொள்கிறார். எப்பொழுது? தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது. மகப்பேறு நேரத்திலே இருக்கிற வலி துயர் அதை அடைந்தவர்களுக்கு மிக அதிகமாக தெரியும். அப்படி வலி நிறைந்த அந்த தாய் இந்த மண்ணகத்திலே ஒரு குழந்தை பிறந்துவிட்டது என்பதை குறித்து அகமகிழ்கிறது என்று பவுலும் தன்னுடைய மடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு தாய்க்குமே தன் குழந்தையினுடைய முகத்தை பார்த்தவுடன் மகிழ்ச்சி, அந்த பேறுகால வலியெல்லாம் பறந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை விடவும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்றால், தன் மகனை சான்றோன் என்று இந்த சமூகம், இந்த உலகம், மேன்மை மிக்கவர்கள், சிறப்புக்குரியவர்கள் அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள் என்றால், அதை கேட்ட நிலையிலேயே, அதை பார்க்க வேண்டும் என்று கூட இல்லை, அதற்கு முன்னாலேயே இப்படி சான்றோன் என்று பலரும் போற்றுகிறார்கள் என்று கேட்டு அறிகிற அந்த நேரத்திலேயே அந்த தாய் மகிழ்கிறார், பேருவகை கொள்ளுகிறார். மகன் சான்றோன் ஆகிவிட்டதை குறித்து தந்தைக்கும் மகிழ்ச்சிதான். தந்தைக்கு மனம் மட்டும்தான் குளிரும், ஆனால் தாய்க்கு மனம் குளிர்கிறது. வயிறு, அவர் பெற்றெடுத்த அந்த வயிறு இருக்கிறதே, 10 மாதங்கள் சுமந்திருந்த அந்த வயிறு இருக்கிறதே, அந்த வயிறு குளிர்கிறது, அது மகிழ்ச்சி அடைகிறது. அதோடு மட்டுமன்று பாலூட்டிய மார்புகளும் அங்கு மகிழ்ச்சி அடைகின்றன. ஆக இந்த அளவுக்கு மனமும் வயிறும் மார்பும் மகிழ்கின்ற ஒரு நிலையை அடைகிறார் தாய். தந்தை மனம் குளிர்கிறார், ஆக தாய் பேருவகை அடைகிறார். தன் மகனின், தன் மகளின் சான்ற ஆண்மையை கேட்டறிந்து பேருவகை கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஒரு குழந்தை சான்றோனாக இருப்பதற்கு தாயும் தந்தையும் கடமைப்பட்டவர்கள். எனவே சான்றோன் ஆக்குவது தந்தைக்கு கடன் என்று இருந்தாலும் தாய்க்கும் அது கடன், ஏனென்றால் அதில் அதனுடைய விளைவு பேருவகையாக இருக்கிறது என்று. இயேசுவினுடைய அந்த ஆளுமை நிறைந்த, அதிகாரப்பூர்வமான, சிறப்பு மிக்க அந்த இறை வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிற மக்கள், அந்த மக்களில் ஒருவராக இருந்த ஒரு பெண் அங்கு குறிப்பிடுகிறார், உம்மை கருத்தாங்கி பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த அந்த தாய் பேறு பெற்றவர் என்று. ஆக அந்த தாயினுடைய அந்த பெருமகிழ்ச்சியை அங்கு இயேசுனுடைய சிறப்புத்தன்மையை முன்னிட்டு குறிப்பிட்டு அந்த ஒரு பெண் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பங்களில் பிறந்திருக்கிற குழந்தைகள் தன் தாய்க்கு அத்தகைய பேருவகையை கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையுமே தன் தாய்க்கு, தன் தந்தைக்கு பெருமகிழ்ச்சியை தருகின்ற அளவுக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சிகளை அந்த குழந்தைகள் மேற்கொள்வதற்குரிய சூழல், வாய்ப்பு, பயிற்சி இவையெல்லாம் வீடு, பள்ளி, கோயில், கோயில் வளாகம், கல்வி, மறைக்கல்வி, இந்த தளங்களிலெல்லாம் பெருக வேண்டும். அதற்கு கூடுதலான ஒரு தளம் நமக்கு அன்பியம். இங்கெல்லாம் இந்த பாராட்டு தன்மைகள் இயல்பாக வந்து தாய் தந்தைகள் பெருமை அடைவதற்குரிய வாய்ப்பு சூழலை உருவாக்குவதற்கு இன்று உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இறைவனுக்கு திருவணமானால் மீண்டும் குறள் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: இன்றைய உலகில் உறவுகள் கருத்து வேறுபாடுகளால் உடையவில்லை, மாறாக உண்மையை அன்போடு எடுத்துரைக்கும் துணிவு குறைவதனால்தான் உறவுகள் உடைந்து போகின்றன. அன்பு மௌனமானால் உறவுகள் வாடிவிடும். உண்மையை அன்போடு பேசினால் உடைந்த உறவுகள் கூட புது வாழ்வும் புத்தெழுச்சியும் பெறும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை உறவுகளே, ஆண்டின் பொது காலம் 23 ஞாயிறு திருவழிபாட்டின் இறைவார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் என்றும் உங்களோடு குடிகொள்வதாக. இன்றைய உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது, ஆனால் மனிதன் அமைதியை இழந்து வருகிறான். அறிவியல் வளர்ந்து விட்டது, ஆனால் மனிதநேயம் சுருங்கி போய்விட்டது. தகவல்கள் ஏராளம் ஏராளம், ஆனால் உண்மை மங்கி போய் கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனாலும் ஏழையின் கண்ணீர் வற்றி போகவில்லை. அரசியல் அதிகாரத்திற்காக போட்டி போடுகிறது, அதனால் மனித மாண்பு பல இடங்களில் புறக்கணிக்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் மனித இதயம் அன்பிலும் இரக்கத்திலும் அந்தே வேகத்தில் வளர்கிறதா என்ற கேள்வி இன்று நம் மனக்கண் முன் நிற்கின்றது. நாடுகள் உரையாடலை இழக்கின்ற பொழுது போர்கள் வெடிக்கின்றன. சமூகத்தில் உண்மை மௌனமாகும் பொழுது அநீதி தலை தூக்குகிறது. குடும்பங்களில் உரையாடல் குறையும் பொழுது அன்பு மங்குகிறது. திரு அவையில் உரையாடலுக்கு பதிலாக விமர்சனங்கள் பெருகும் பொழுது ஒற்றுமை இல்லாமல் போகிறது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பற்றாக்குறை உணவோ தொழில்நுட்பமோ அல்ல. உண்மையை அன்போடு எடுத்துரைக்கும் இதயங்களும் உடைந்த உறவுகளை இணைக்கும் மனிதர்களும் இல்லாமல் போவதுதான் மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறது. இந்த உண்மையை வெளிப்படுத்த ஒரு நிகழ்வை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப உறவுகள் குறித்து நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் புகழ்பெற்ற ஒரு உளவியல் நிபுணரிடம் ஒருவர் கேள்வி கேட்டார். இன்று குடும்பங்கள் ஏன் இவ்வளவு எளிதாக உடைந்து போகின்றன? அவர் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு ஒரு ஆழமான உண்மையை கூறினார். குடும்பங்கள் ஒரே நாளில் உடைவதில்லை. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுவதை நிறுத்திய அந்நாளிலிருந்தே அவை உடைய தொடங்குகின்றன என்றார்.

ஆனால் மனிதன் இன்று உண்மையான ஒரு நண்பனுக்காக ஏங்கி தவிக்கிறான். அறிவு வளர்ந்து விட்டது, வசதிகள் பெருகிவிட்டன, ஆனால் அன்பு குறைந்து கொண்டே வருகிறது, உண்மை மங்கிக் கொண்டே போகிறது, உரையாடல் சுருங்கிக் கொண்டே வருகிறது. இந்த மனிதகுல நெருக்கடிக்கு தீர்வாகவே இன்றைய நாளின் இறைவார்த்தை இருப்பதாக நான் உணர்கிறேன். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் நம்மை உண்மையின் காவலாளிகளாக வாழ அழைக்கிறார். புனித பவுலடியார் 2 வாசகத்தில் அன்புதான் திருச்சட்டத்தின் நிறைவு என்று நமக்கு தெரிவிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் அச்செய்தியிலே உன் சகோதரன் தவறு செய்தால் முதலில் அவரிடம் சென்று பேசு என்று உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்கும் இறையாட்சியின் வழியை, இறையாட்சியின் விழுமியத்தை நமக்கு கற்று தருகிறார். இந்த இறைவார்த்தை நம்மிடம் 3 கேள்விகளை எழுப்புவதாக நான் உணர்கிறேன். நான் உண்மைக்காக நிற்கிறேனா? நான் அன்போடு வாழ்கிறேனா? நான் ஒற்றுமையை உருவாக்குகிறேனா? இந்த 3 கேள்விகளுக்கும் இன்றைய 3 வாசகங்களே பதிலாக அமைகின்றன. முதல் வாசகத்தில் ஆண்டவர் எசேக்கியேலிடம் கூறுகிறார், மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் மக்களுக்கு காவலாளியாக நியமித்திருக்கிறேன். இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பழைய காலத்தில் நகரங்களில் காவலாளி மதில் மேல் நின்று மற்றவர்கள் உறங்கும் போது விழித்திருப்பார். ஆபத்து வருவதை முதலில் காண்பதும் அவரே. அந்த ஆபத்தை கண்டு எச்சரிக்காமல் இருந்தால் நகரத்தின் அழிவிற்கும் அவர் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். இறைவன் கூறுவது இதுதான், பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருக்காது. இந்த அழைப்பு இறைவாக்கிற இசைக்கியலுக்கு மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்குமான அழைப்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் மாணவர் மாணவிகளின் வாழ்க்கைக்கு காவலாளியாக இருக்கிறார்கள், அருட்பணியாளர்கள் இறை மக்களுக்கு காவலாளிகளாக இருக்கிறார்கள், சமூகத்தின் தலைவர்கள் அனைத்து மக்களின் காவலாளிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் உண்மை, நீதி, மனித மாண்பு, நற்செய்தி மதிப்பீடுகள் இவற்றின் காவலர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? பேசினால் பிரச்சனை வரும், எனக்கு என்ன, எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க. அதன் விளைவாக ஊழல் நடந்தாலும் மௌனம், அநீதி நடந்தாலும் மௌனம், ஏழைகள் ஒடுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டாலும் மௌனம், பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் மௌனம், குடும்பங்கள் உடைந்து சிதைந்து போனாலும் மௌனம், திரு அவையை காயமடைந்தாலும் கொல்லப்பட்டாலும் மௌனம். ஆனால் மௌனம் என்பது எல்லா நேரங்களிலும் நல்ல பண்பு அல்ல. உண்மை அவமதிக்கப்படும் பொழுது, நீதி மிதிக்கப்படும் பொழுது, பலவினர்கள் ஒடுக்கப்படும் பொழுது அப்போது மௌனம் பொறுப்பிலிருந்து விலகுவதாக மாறுகிறது. இறைவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீ காவலாளியாக இருக்கிறாயா அல்லது வெறும் பார்வையாளனாக இருக்கிறாயா? காவலாளி என்பவர் குற்றம் சாட்டுபவர் அல்ல, மாறாக பாதையை வழியை காட்டுபவர். அவர் தண்டிக்கிறவர் அல்ல, மாறாக மீட்டெடுக்க விரும்பவர். அனைவரையும் தன்னுடைய அன்பினால் கட்டி எழுப்ப விரும்புகிறவர். இதுதான் இறைவாக்கின் இசைக்கிறான அழைப்பு. அந்த அழைப்பு நம் அனைவருக்கும் உரியதாக இருக்கிறது. முதல் வாசகம் உண்மையை பேச சொல்கிறது. ஆனால் உண்மையை எப்படி பேச வேண்டும் என்று 2 வாசகத்தில் புனித பவுலடியார் தெளிவாக பதிலளிக்கிறார். அன்பு திருச்சட்டத்தின் நிறைவு, அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு என்று. அதை வெறும் ஒரு உணர்ச்சியாக அல்ல, மாறாக அது ஒரு பொறுப்பு, தியாகம், மன்னிப்பு. அன்பு நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மற்றவரின் நன்மையை நாடுகின்ற வாழ்வியலாக மாற வேண்டும். இன்று உலகம் அன்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது. யாரையும் திருத்தக்கூடாது, எதுவும் தவறில்லை, அவரவர் விருப்பப்படி வாழட்டும். ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவ அன்பு. கிறிஸ்தவ அன்பு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அது தவறை கண்டும் காணாமல் இருப்பதல்ல, மாறாக மற்றவரின் மீட்சிக்காக, இரட்சிப்புக்காக உண்மையை இரக்கத்தோடு சொல்லுகின்ற துணிச்சல் கொண்டதாக இருக்கிறது. ஒரு மருத்துவர் நோயை மறைத்தால் அது அன்பு அல்ல. ஒரு ஆசிரியை தவறை சுட்டி காட்டாவிட்டால் அது அன்பு அல்ல. ஒரு பெற்றோர் பிள்ளையை திருத்தாவிட்டால் அது அன்பு அல்ல. அதேபோல் அன்பின்றி பேசப்படும் உண்மையும் கிறிஸ்தவ உண்மை அல்ல. இதைத்தான் திருத்தந்தை 16 பெனடிக்ட் இவ்வாறாக கூறுகிறார்கள், உண்மையில்லாத அன்பு வெறும் உணர்ச்சியாகிவிடும், அன்பில்லாத இரக்கம் உண்மையற்ற நீதியாகிவிடும். இதேபோல் விபச்சாரத்து சிக்கிய பெண்ணை ஆண்டவர் நேசித்தார். அவரிடம் சொல்கிறார், போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்றார். அன்பு மனிதனை அரவணைக்கிறது, அதே நேரத்தில் உண்மைக்குள் அழைத்து செல்கிறது. அன்போடு பேசப்படும் உண்மை மனிதனை மாற்றும், அன்பின்றி பேசப்படும் உண்மை மனிதனை விலகச் செய்யும். இப்போது இயேசு நற்செய்தியிலே நமக்கு ஒப்புரவின் பாதையை கற்று தருகிறார். உன் சகோதரன் தவறு செய்தால் முதலில் தனியாக சென்று அவனிடம் பேசு. இயேசு இப்படி சொல்லவில்லை, அவனை பற்றி எல்லாரிடம் பேசு,

அவனை சமூக ஊடகங்களில் அவமானப்படுத்தி அவனுடைய தவற்றை உலகம் முழுவதும் பரப்பு என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்கின்ற வார்த்தை, முதலில் அவனிடம் சென்று பேசு. இன்று நாம் செய்திகளை பரிமாறுவதில் அனுப்புவதில் வல்லவர்களாக இருக்கிறோம், ஆனால் நம்மையே அனுப்புவதில் தயக்கம் காட்டுகிறோம். எழுத்து வடிவில் எல்லோரிடம் நாம் இணைகிறோம். உறவு, நட்பு, அந்த மனித நிலையில் உணர்ந்து தன்னுடைய பிரசனத்தை கொடுத்து அவரை நான் அன்பு செய்ய தயங்குகிறேன். இன்று விரல்கள் அதிகம் பேசுகின்றன, தட்டச்சிகள் அதிகம் செய்கிறோம், ஆனால் இதயம் பேசுவது குறைந்து விட்டது. ஒரு வாட்ஸ்அப் செய்தி போதும், பல ஆண்டுகள் கட்டிய உறவை ஒரு நொடியில் உடைத்துவிடும், அடித்துவிடும். ஒரு வதந்தி ஒரு குடும்பத்தையே பிரித்து போட்டு விடுகிறது. ஒரு பொய்யான செய்தி ஒரு நல்ல மனிதனை, நல்ல பெயரை அழித்து விடுகிறது. ஆனால் இயேசு நமக்கு கொடுக்கிற அழைப்பு, உண்மையின் நோக்கம் எதிர்பார்ப்பு ஒரு வாதத்தை வெல்வதல்ல, மாறாக ஒரு மனிதனை, ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை நான் மீண்டும் என் வாழ்வில் இணைத்து கொள்வதுதான் உண்மையின் நோக்கமாக இருக்கிறது. உரையாடல்கள் உறவை உருவாக்குகின்றன, வதந்திகள் உறவை உடைத்து போடுகின்றன, மன்னிப்பு உறவை உயிர்ப்பிக்கிறது. நமது குடும்பங்களில் எத்தனை உறவுகள் பேசாமலே இறந்து போயிருக்கின்றன. ஒரே வீட்டில் வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் ஒரே இதயத்தில் வாழ முடியவில்லை. ஒரே மேசில் அமர்ந்திருக்கிறார்கள், ஆனால் மனங்கள் ஒன்றாக அமர்வதில்லை. இயேசு இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வது, முதல் அடியை நீ எடுத்து வை. அன்பின் முதல் அடி கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் சமாதானத்தின், ஒப்புரவின் முதல் படியாகும் என்று. எனவேதான் அவர் சொல்கிறார், நீ உன் சகோதரனை சென்று பேசு, தனிமையில் அவனோடு தனியாக சென்று பேசு என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்று நமது தாய் திரு அவை பல சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் விசுவாசத்திற்காக துன்புறுத்தப்படுகிறார்கள். குடும்ப ஜபங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன, ஏன் இல்லாமலும் இருக்கின்றன. இளைஞர்கள் இறைவார்த்தையை விட திரைகளோடு அதிக நேரம் செலவிடுகிறார்கள். திருமணத்தின் புனிதம் கேள்விக்குள்ளாகப்படுகிறது. சிலர் செய்கின்ற தவறுகளால் திரு அவை விமர்சிக்கப்படுகிறது. ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, யூதாஸ் துரோகம் செய்தான், பேதுரு மறுத்து போனார், மற்ற அனைத்து சிலரும் ஓடி போனார்கள். இருந்தாலும் இயேசு தனது திரு அவையை கைவிடவில்லை. எனவே நாமும் திரு அவையை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். குறை கூறுபவர்களாக அல்ல, திரு அவையை கட்டி எழுப்பவர்களாக நாம் திரு அவையை நேசிக்க வேண்டும்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.